நீ வசந்தம் தேடி வரும் ஞான் வசுபம் இதழுகளில் பகர்ந்து தரும்.

வீரபராக்கிரமியாய் ஒரு கேகவனு கூட பிறப்பாய சந்து குலம் குத்தி கூறுமறிஞ்சு புதிகாலு வெட்டினி நாணிச்சு சந்தலதா.